கிஷோர் குமார் எவ்வளோ லதா மங்கேஷ்கர்க்கும் கண்டரிஸ்வனந்து கர்ச்சக்கரமர பரவர்த்தி கீதட்டி கதாச்சித்ர ஆ கலி லக்ஜா.